0: கோவில பிட்டியாட்ட, கம்புரு பிட்டியாட்ட, நாவல பிட்டியாட்ட, கல் பிட்டியாட்ட. www.livefm.lk
1: Live FM.

0: பார்வையிட்டமர துலஹாய்
1: விசாய்.lk
0: சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம்.

0: இல்லை லங்காவே விழாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டு டு தனின ரித்மைய லைவ் எஃப்எம்

0: ஆந்திராவின் பாந்தர பகை
1: விசம்.lk
2: மமமதின கீர்வித்மய லைவ் எஃப்எம்.